தயனம் தயனம் தயனம் தயனம் தயனம் தயனம் தயனம் தயனம் தயனம் தயனம் ததயனம் ததா.